0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சின்ன வளர்ந்தார் ஊர் மாதால் கொன்று மறைக்கே மறைந்தேன் ஒழுமை ஒழுவுயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மலா சிச்சிச்சா மறக்க பெறுவாள்
1: You're listening to Triple J.